रेडियो सारंग 107.8 FM। கேட்டுண்டுள்ளார் இது ரேடியோ சாரங் 107.8 FM, இது ரங்கு ரங்கு ஜீவனா இண்டத்த மொயிலஞ்சி பேரி காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நொறிஞ்சு சுவாகத்த. இண்டத்த மொயிலஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் குறியா பேரி பாட்டுங்களை கேட்டுன்னு வருவா.

கேட்குறீங்களே, இண்டத்தோ மொயிலஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் நாங்கள் பாட்டுங்களே கேட்டோன்னு பண்ணா எப்போ கேட்டோட்டிக்கரும். இது ரேடி சாருங்கும் 07.85 ரங்கு ரங்குற ஜீவனா.

பொறுத்து சரியாது 10:04 நிகழ்ச்சி வந்து பண்ணி ரேடியோ சாரங்கநாட் 7.8 FM இந்த துளிச்சாவடி நேர பிரசாரத காரியக்கிரம இன்னத்தை காரியக்கிரமக்கு நிகழ்ச்சி மாத்திரைகளை மோக்கி திஞ்சு சொல்மேலும் யான் நிகழ்ச்சி மோக்கிதா அர்ச்சவிந்தியா குலால் இன்னத்தை காரியக்கிரமோட பாத்திரம் பண்ணி துளுச்சாவடி பண்ணக நம்ம தமிழ்நாடு ஆச்சார விசார சம்ஸ்கிருதி பரப்போக்குத நெம்புலு இஞ்ச பித பேத்த மார்கள் நம்ம பிரதி தா சாவடி காரியக்கிரமில் பார்த்துட்டு இருந்தப்போ இனித்த காரியக்கிரமோட வா விஷயத்த பற்றி பார்த்துருப்ப பண்புச்சுனா எல்லிய மட்டத குதூகல அத்தன உமேது கண்டி தனிக்கல உப்பு இத்த கெலவு திக்கிடு பர்ச பரந்துண்டு நன கெலவு திக்கிடு தொம்பு காய்துப்பு அத்தன கெலவு திக்கிடு காலி பனி பனி பர்ச இஞ்ச புற உப்பு தெட்லு பர்ச புற தாதித்துண்டல்ல ஈ வருஷத மரியால நம்ம தூப்புனி பந்தித்தன மஸ்து கடேசுது பத்ததுன்னு மரியால அவத்த ஒட்டுகு மரியால பந்து ஷுரு ஆத்து ஜிந்தியானி என்ன ஐப்பண்ட ஒன்று ரெண்டு தின பர்ச பரப்புண்டு ரெண்டு தின தொம்பு காயுண்டு இஞ்ச கொஞ்சம் ஆத்து பதலாவணை ஆவொன்னுண்டு அஞ்சா அது உப்புனக்க மரியால பண்புனவு நனல சரீட்டை ஷுரு ஆத்துச்சு மரியாத பண்ண புடந்த பர்ச பருப்பு நினச்சினவு பனி கட்டந்த பர்ச பருப்புணும் ஆண்ட ஈ சர்த்தி தூப்புனி பண்ணத்துனா க மரியால பத்துனே பாரி கடைசுது உந்தக்கு தும்பு ஒஞ்சாத்து பர்ச பத்தித்துனால ஒஞ்சாத்து சண்டா மாறுத்து அஞ்சின அப்புறம் பிரபாவர்த்து பத்து நினச்சினா பர்ச தாதனாவடு ஈ வருஷத மரியால எஞ்ச உண்டு பண்புனச்சின விஷயக்கு சம்மந்தப்பட்டது நிக்கில் பாத்திரொலி அது இத்தனேட்ட ஒஞ்சாத்து மரியால நம்ம கரித்துதா அதனால் நிக்கில்ன தும்புதாம் ஒஞ்சாத்து மரியாதல புறப்போ ஆ மரியாதை தினோக்குலே நெம்பு மல்புலே தும்புகல இத்தகில மஸ்து எத்வாசம் உண்டு ஆ எத்வாசதாத அவன் பூர இனித்தே காரியக்கிரமோட லெப்பு கொடுத்து பாத்திரொலி ஆஜி மூஜி ஆஜி 4240 4 1 4 1 ஈ ஒஞ்ச சங்கைக்கு மரியாதை நெம்புலும் பித்தவேத்த நெம்புலு உப்ப அஞ்சன் ஈ வருஷத மரியாதை பகேட்டில் நிக்கில் பாத்திரொலி லெப்பு குரலே பார்த்தர்லே ஆஜி மூஜி ஆஜி 4240 4 1 4 1 இவஞ்சி சங்கைக்கு மரியாதை பண்ணாக நிக்கலைக்கு நினை பாப்பனுச்சுனா நினப்புலு தாதா எஞ்சி எத்தனை மரியாதை பண்ணுண்டா நிக்கல் தூயிலாக்கா நிக்கல்னா எல்லெடுதிஞ்சா இடைமுட்டலா ஒஞ்சாத்து மரியாதைன்னு தூத்தாரு தும்புல பர்ச ஜோரித்துன்னு ஆண்ட இன்ச்சினப்புறம் ஒஞ்சாத்து தாதா கிருத்தக பிரவாகா அது இப்போ அதுண்டா ஒஞ்சாத்து அவகடலா அப்புனா அப்புறம் மஸ்து கம்மி இத்து உப்பு தயப்பண்ண ஆரித்துத பர்ச இத்துண்டெல்லாம் ஆரித்துத சன்னிவேஷாண்டு ஆண்ட இத்த பதிலாது போகணுண்டு நம்ம தாத்தா மலத்துதா பண்ணுண்டா மல மல்ல இத்த காடித்துன்னு நமக்கு பர்சா ஓலு எச்ச மரக்குலு உப்புனா அல்ப பர்ச ஜாஸ்தி உப்புணும் அத்தனை எச்ச காடு பிரதேசம் இத்தன அல்ப பர்ச ஜாஸ்தி உப்புணும் இத்ததாத அத்தனை பண்ணா காடு ஓல்ல இஜ்ஜி மரக்குலு இத்துண்டெல்லாம் வேணு மார்க்கு போடாத அத்தனை பேத்த கட்டுவானில் கட்டுற போட போடாயிருக்கோஸ்கரனா ஐநூறு கடத்துது லெவல் மலத்தொன்னும் பண்ணா நில சம மலத்தொன்னும் இல்லை அஞ்சது உப்புனா பர்சத பிரமாணம் மஸ்து கம்மி ஆத்துண்டு இந்த நிஜா ஆண்டா தும்பு உஞ்சாத்து மரக்குலித்தண்டு தை குலித்தா கண்டசாகோலி மலத்து நித்தரு இந்த பூர இத்து நேரதாவர பர்ச பரம் நித்துண்டு கால காலக்கு பர்ச பரம் துண்டு அஞ்சனே புலே குலுபுர மல் பெறப்புற சுலபா வந்தித்து ஆனால் இத்த உஞ்சாத்து பதில் ஆத்துண்டு அவைக்கு காரணமே நம்ம அஞ்சனே தூப்புனி பந்தித்துனா உஞ்சாத்து குட்ட ஜரிது பூர்ணு அஞ்சுனா திப்பு அதன் உஞ்சாத்து அவகடலு புறாவுண்டாதே அவட்டு தூப்புனித்துன நம்ம சுத்தமுத்தலே ஏதோ குட்டையில புற இத்துனு ஆ குட்டையில புற லெவல் மல்த்துது அவட்டு கட்டுவான கட்டு நினச்சினா பிரயத்ன புற மல்த்துல நிக்கல தின நிச்சத பதுக்கிட்டு தூந்துப்பாரு அஞ்சாது அஞ்சின அப்புறம் அவகடல ஆயிர மஸ்து சுலபத சாதின்னு மல்த்து குறந்துள்ளா பண்ண சத்யா அஞ்சாது உப்புனாக நிக்கல லெப்பு குரோலி நிக்கல ஒஞ்சாத்து நினப்புலேன் மரியல பண்ணாக நினப்பாப்பு நினச்சின நினப்புலு அவே ரீதி உப்பர் பர்த்தொந்து பருப்பு நினச்சினா மீனுலா திப்பு ஒவ்வொரு மீனுல அப்புறம் உப்பர் பர்த்தது பரவ நித்துண்டு அஞ்சின அப்புறம் ஒஞ்சாத்து விஷயம் அஞ்சனே கண்ட சாகோலித விஷயக்கு சம்மந்தப்பட்டதுல பார்த்துருளி மரியால பண்ணாக்க நிக்கலேக்கு நினப்பாப்பு நினச்சினா ஒஞ்சாத்து தும்புத நினப்பு இல்லாத உலாய்க்குள்ள ஒந்து ஒஞ்சாத்து பேலில் அப்புறம் மல்த்து நித்துனவு அத்த ஒட்டுகு ரேடியோலக்கு ஏன் ஒன்று நினச்சினா கால ஆயித்தன இல்லாத உலாய்க்குள்ள ஒந்து அஞ்சனே ஜோரு காலி பர்ச பத்துண்ட ரேடியோக்கு ஏனுச்சி இஞ்சின அப்புறம் ஒஞ்சாத்து புற விஷயம் இப்பா லெப்புக்கொர்லே பார்த்தேர்லே ஆஜி மூஜி ஆஜி 4240 4 1 4 1 சங்கைக்கு கேனந்துப்பிலே ரேடியோ சாரங்க 107.8 FM ரங்கு ரங்குதான் பதுக்கு

0: பார்த்தது. தீர்மானம் அசைக்கு பாடி பார்த்தாரு, பாடி பார்த்தாரு. கிறிஸ்டியான்சா கிறிஸ்டியன்சா யாரு தாயே முக்கப்பட்டது என்று போலோ காலோஜி தீர்மானம் அது. அம்மே இத்தனை தனிக்கு மரியாதை கொடி பல மரியாதை என்று வாங்கி வேலை என்ன பாத்திர மீறுது தாதாண்டல மத்தானண்டா நிலந்த கோடி சிலோடு கட்டுது வாய் கட்டுது பந்து கையில நேர்புடாது கட்டோடு நேர்புடியாது பரபே மண்பத கொடுது. அப்பதா ரொப்பி நீனு மஞ்ச பார்த்து கொடியார ஒன்று ஆஸ்தியாவோடு ஜெய்ஜேசு சிசுபாலகே கொற்புனது தீர்மானம் அல்த பாய் தெத்து நகலு எத்திர ஏழு பார்த்தேன் சிசுபாலக்கு பரித்து
1: என்ன
2: அந்த
1: போய் முட்டப்பாய் சைத்தியம்
2: என்ன
1: பாய்த்து போட
2: போட்டு
1: நெட்டு எஞ்சின மாத்திரம் போட இது பூரா பரத்து
2: நீக்கோஜரவுத்துக்கோரியா
1: லேகனு ஓஜரவல்லி பாடி வந்த அப்பறம் புக்கோரியாக்கு பத்து நின்று லக்காது ஓதுவேர் அத்த
2: அனுபவம்
1: பத்து ஜன தும்பத்து சங்கத்தி ஒத்த பண்டி பெட்டி உண்டா நூத்து ஜன வர்க்கு

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான்

கேட்குறீங்களே இண்டத்தோ மொயிலஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் நாங்கள் பாட்டுங்களே கேட்டோன்னு பண்ணா எப்போ கேட்டோட்டிக்கரும். இது ரேடியோ சாரங் 107.85 ரங்கு ரங்கு ஜீவனா.

0: பண்ணாக்கே நீ நல்லா கடையே அனுஞ்சி மாணவீதியத்தா
1: அந்தம்மா ஆனால இரகட்ட ஊர்ல நட்டு உருடத்தம்மா
0: அரசனில மகள்
1: அந்தம்மா
0: ஆ பண்ணி காரணம்
1: அந்தம்மா யார் இது வந்து விசாரம் பண்ணுறம்மா அது கிலோமீட்டர்ல பாருந்தே வச்சே
0: அம்மாசரோட போயினா
1: அம்மாசரோட
0: போயினால வரவங்க இல்ல
1: அந்தம்மா விசாரதாது என்னோட இரு அம்மா
0: தாதா கட்ட ஒரிதுல்ல
1: அம்மா சிரிக்குமா நீமே
0: முரளி மோகனே
1: அந்தம்மா
0: பண்டிச்சின்ன உபாயம் ஐச்சி
1: தாதப்பே இன்ன அண்ணே மதுவே நிச்சயம் அந்த திப்புனக நீர்னா அண்ணே ஆப்பு பத்துது ருக்மீனு

மொலனு ஆறு தூரர சுருவாண்டு தூரர சுருவாண்டு மர்மல் என்ன மர்மல் என்ன மகன மண்டனு திர்கதல் மர்மல் என்ன மர்மல் என்ன மகன்

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொத்தி யான் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: என் அமிர்த சோமேஸ்வர் ரேடியோ சார் அங்கு ஏப்பல கேண்டது சந்தோஷப்படையில
1: கண்டொடே பல தூப்பே நாளென கிரிஞ்செடித்தின மாணிகோ இத்த தூதக ஒப்ப பாடின பத்தை இதல கல கல கல.